0: கொல்ல மலம்
1: பேச்சேன்
0: சிக்ஸ் முக்கியங்கி சோத்துக்கு சிக்கோ குசிறேன் சாய்த்து நோத்துக்கு சித்து நோத்து.